ஆழ்ந்தேமோ பரியோலோ நைலக்கென்னே பூங்கடே ஆனா பகே தோனி வாஜுன்னா ஒல் எங்களா சிரத்து பிரசென்ன பசங்க